நேரம் 5:32. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது புலரும் பொழுது, ஆகாஷவாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில் ஒலிக்க இருக்கின்ற அடுத்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் மனோ ஆகியோர் குரல்களில் ஜல்லிக்கட்டு.

நேரம் 5:37. துள்ளலான பாடல்களின் தொகுப்பாக உலா வந்து கொண்டிருக்கிறது புலரும் பொழுது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz. ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம், சுவர்ணலதா மற்றும் குழுவினர் குரல்களில் பாட்ஷா.

இல்லம் நாடி வந்து இனிமையான கீதங்களை இசைத்து மகிழ்கிறது புலரும் பொழுது. ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில் நிலையத்தின் நேரம் 5:44. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் தேவாவின் இசையில் அருணாச்சலம்.

மாலதி, படையப்பா, ஸ்ரீராம் ஆகியோர் குரல்களில் பாடல் மாயாவை திரைப்படத்திற்காக ஒலித்து முடித்த இந்த நேரம் 5:54. நிகழ்ச்சியின் நிறைவான கானம் சங்கர் மகாதேவன் மற்றும் குழுவினர் குரல்களில் வேல்.

புத்தம் புது பூவாக மலர்ந்திருக்கும் இன்றைய நாள் வெற்றிகளை வாரி வழங்கட்டும் என வாழ்த்தி பக்தி கீதங்களை இசைக்க வருகிறது தேனிசை ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில். விநாயகனை வணங்கி நிகழ்ச்சியை தொடங்கிட வருகிறார் கே. வீரமணி.

இல்லம் நாடி வந்து இறை கீதங்களை இசைத்து மகிழ்கிறது தேனிசை. ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில் நிலையத்தின் நேரம் 6:14. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் சுதாரகநாதன்.

எல்லா வளமும் நலமும் எல்லோரும் பெற்றிட இறையொருளை வணங்கி நிற்கும் நேரமாக இது தேனிசை ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் பி. சுசிலாவின் குரலில். பாடல் ஒலிக்கும் நேரம் 6:21.

ஆர் மதுரம் மற்றும் ஆர் கமலா ஆகியோர் குரல்களில் பாடல் கேட்டு முடித்த இந்த நேரம் 6:28. இது தேனிசை பக்தி பாடல்களின் தொகுப்பாக. அடுத்ததாக திருமகளை போற்றிட வருகிறார் ஓ எஸ் தியாகராஜன்.

நேரம் 6:33. ஆன்மீக கானங்களின் அணிவகுப்பாக உலா வந்து கொண்டிருக்கிறது தேனிசை ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz. அடுத்ததாக திருமகளை போற்றிட வருகிறார் பி. சுசிலா.

பக்திமனம் கமலும் நிகழ்ச்சியாக இது தேனிசை ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்ட் 100.1 MHz நிலையத்தின் நேரம் 6:37 தேனிசை தரும் அடுத்த பாடலை பாடியிருக்கின்றார் எஸ் ஜானகி.

பக்தி பாடல்களின் தொகுப்பாக ஒலித்துக் கொண்டிருக்கிறது தேனிசை ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்ட் 100.1 மெகாஹெர்ட்ஸில். நிலையத்தின் நேரம் 6:41. அடுத்ததாக அன்னை மீனாட்சியை போற்றிட காத்திருக்கின்றார் பி. சுசீலா.

நேரம் 6:44 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேனிசை பக்தி பாடல்களின் சங்கமமாக. அடுத்ததாக அன்னை துர்க்கையை வணங்கிட வருகிறார் டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நேர்கள் இணைந்திருக்கும் 100.1 MHz FM கோல்டில் இன்று இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. காலை 7:15 திரை இசை, 7:30 ஆஜ் சவேரே செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல், 8:30 திரைகானம், 9:00 அரங்க இசை, மாம்பலம் எஸ் சிவகுமார் அவர்களின் நாகஸ்வர இசை, வெளியம்பாக்கம் VM கணபதி அவர்கள் தவில், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரைகானம், 11:30 மல்லை பூதண்டா தெலுங்கு நிகழ்ச்சி, கண் மருத்துவர் டாக்டர் பிரீத்தி நவீன் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். நண்பகல் 12:00 நிகழ்ச்சி நிரல், தொடர்ந்து திரைகானம், 12:40

0: மெல்லிசை, பிற்பகல் 1:10 இசை மலர். ஆர் ராஜீவ் அவர்களின் பாட்டு, திருச்சேரை பி கார்த்திக் அவர்கள் வயலின், விலாக்குடி வி சிவகுமார் அவர்கள் மிருதங்கம். 2:30 திரைகானம். 3 மதுரம் மதுரம் ஈ சமயம். 4:10 தேநீர் நேரம். 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ். 4:25 ரோஸ்கர் சமாச்சார். 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு. இவை 3 டெல்லி அஞ்சல். 5:00 அரங்கிசை, ஸ்வர்ணரேதாஸ் அவர்களின் பாட்டு, எம் ஸ்ரீகாந்த் அவர்கள் வயலின், கே ஆர் வெங்கடசுப்ரமணியம் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல். 6:10 விஸ்லேஷன். 6:30 மார்க்கெட் மந்த்ரா. 7:10 இளைய பாரதம். கே கலந்திகா அவர்களின் மிருதங்க இசை, தொடர்ந்து பி கிருஹலக்ஷ்மி அவர்களின் பாட்டு ஆகியவை எமது இளைய பாரதம் நிகழ்ச்சியில் 7:10 ஒளிபரப்பாகும். 7:45 திரைப்பட பாடல். 7:50 செய்தி கதம்பம். 8:10 திரைகானம். 9:15 ஸ்பாட்லைட். 9:30 கரண்ட் அஃபேர்ஸ். 10:10 விஸ்வதர்பன். 10:20 வேர்ல்ட் நியூஸ். இவை 4 டெல்லி அஞ்சல். 10:30 வெஸ்டர்ன் மியூசிக். 11:10 மார்க்கெட் மந்த்ரா. 11:40 திரைகானம். இதுவரை 100.1 MHz FM கோல்டில் இன்று இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு கேட்டீர்கள்.
1: வா கிருத்திகா, என்ன அதிசயம், என்ன பார்க்க வந்திருக்க நீ?
2: இன்னைக்கு நம்ம ஏரியால ஷட் டவுன். உங்க வீட்டுல மட்டும் எப்படி ஃபேன் லைட் எல்லாம் ஓடிட்டு இருக்கு?
1: நாங்க தான் சோலார் பவர் யூஸ் பண்றோமே, சூரிய சக்தியில தான் இத்தனையும் ஓடிட்டு இருக்கு.
2: அப்படியா?
1: ஆமா கிருத்திகா, உனக்கு தெரியுமா, ஒரு தனி நபரோட மின் பயன்பாடு வருஷத்துக்கு வருஷம் ஏறிக்கிட்டே இருக்கு. இப்போ அது 1800 யூனிட் அளவுக்கு செலவாகுது. இதனால எவ்வளவு பிரச்சனை தெரியுமா?
2: உண்மைதான், எங்க ஈவிவில் கூட ஏறிக்கிட்டே போகுது.
1: அது மட்டும் இல்ல,
2: வேற என்ன?
1: மின்சாரம் தயாரிக்க அதிக அளவுல நிலக்கரி எரிசக்தி தேவைப்படுது. இதை இறக்குமதி பண்ண நம்ம நாட்டுக்கு நிதி சுமை அதிகரிச்சுக்கிட்டே போகுது. அதோட எரிசக்தி பயன்பாட்டுனால மாசோட அளவும் அதிகமாகிட்டு சூழலுக்கும் பாதிப்பு ஏற்படுது கிருத்திகா.
2: அப்பா, எவ்வளவு விஷயம் இருக்கு. ரூம்ல ஆள் இல்லாத நேரங்கள்ல கூட ஃபேனு லைட்டு டிவின்னு எல்லாத்தையும் யோசனையே இல்லாம ஓட விட்டுட்டு இருக்கோம். இத பத்தி நான் இதுவரைக்கும் யோசிச்சதே இல்லப்பா.
1: கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் நாட்டை பத்தியும் சூழலை பத்தியும் விழிப்போட இருக்கணும். புதுப்பிக்க வல்ல ஆற்றல் வழிகளை முடிஞ்ச அளவுக்கு கடைபிடிக்கணும். ஆதாரங்களை வீணடிக்காம புத்திசாலித்தனமா சேகரிக்கணும்.
2: நிச்சயமா ராஜி, நான் இன்னைக்கே எங்க வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் இத புரிய வைப்பேன். சூரிய சக்தி மின் பயன்பாட்டுக்கு நானும் மாறப்போறேன்.
0: தொடர்வது தெலுங்கில் செய்திகள். ஹைதராபாத் அஞ்சல்.

101.1 மெகாஹெர்ட்ஸ் எஃப்எம் கோல்டில் இனி கேட்கலாம் திரை இசை பாடல்கள். முதலில் சைவம் திரைப்படத்திற்காக உத்தரா உன்னிகிருஷ்ணன் பாடியுள்ள பாடல்.

0: என்ன உமா பண்ணிட்டு இருக்க, நீ வீடெல்லாம் கிளீன் பண்ணிருக்க, தண்ணி தொட்டில இருக்க தண்ணி எல்லாம் எடுத்து வெளியில ஊத்தினிருக்க, என்ன எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிருக்க, என்ன வீட்டுக்கு விருந்தாளி வராங்களா யாராவது?
1: ஏடிஎஸ் கொசுனாலதான் டெங்கு காய்ச்சல் வரும். டெங்கு காய்ச்சல்ன்ற விருந்தாளி எங்க வீட்டுக்கு வராம இருக்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
0: என்ன சொல்றோமா?
1: டெங்கு காய்ச்சல் பார்த்தனா ஏடிஎஸ் அப்படிங்கிற கொசுனாலதான் பரவுது. இந்த ஏடிஎஸ் கொசு நல்ல தண்ணியில மட்டும்தான் உருவாக கூடியது, பகல்ல கடிக்கும். சோ அதனால தண்ணீர் சேமிச்சு வச்சிருக்கிற குடம், சிமெண்ட் தொட்டி, ட்ரம் இதுல எல்லாம் கொசு போகாத மாதிரி நல்லா மூடி வைக்கணும். அதே மாதிரி வீட்டை சுத்தி தேவையில்லாம இருக்கிற இந்த டயரு, தேங்காய் சிரட்டை, ஆட்டுக்கல், பிளாஸ்டிக் கப், பெயிண்ட் டப்பா இது எல்லாத்தையும் தூக்கி போடணும். அப்படி இருந்தா கூட அதுல எல்லாம் தண்ணி தேங்காத மாதிரி பாத்துக்கணும்.
2: என்ன அர்த்தமாயிருந்தா?
1: கொசுக்கள் உற்பத்தி ஆகாமல் தடுப்போம், சுற்றுப்புற சூழலை தூய்மையோடு காப்போம்.
3: இனி கேட்கலாம் கமல்ஹாசன், சங்கர் மகாதேவன் குரல்களில் விஸ்வரூபம் திரைப்பட பாடல்.
4: பூதகியாக பணித்திடுவாயா, பாவை விரகம் பருகிடுவாயா, ஆயர்தம் மாயா நீவா, ஆயர்தம் மாயா நீவா, ஆயர்தம் மாயா.

0: திரையிசை கேட்டீர்கள். மீண்டும் திரையிசை பாடல்களை காலை 8:30 திரைகானத்தில் கேட்டு ரசிக்கலாம். தொடர்வது ஆஜ் சவேரே செய்தி தொகுப்பு, டெல்லி அஞ்சல்.
1: समाचार सेवा प्रभाग प्रस्तुत करता है कार्यक्रम आज सवेरे।

மலையுச்சியில் உறையும் பனி, தகிக்கும் பாலைவனத்தில் சுட்டெரிக்கும் வெயில், அடர் காடுகளின் ஊடே மறைந்திருக்கும் சவால், ஆர்ப்பரிக்கும் கடலின் மீதும் அயராத பணி. நீரோ நிலமோ ஆகாயமோ, காலையோ மாலையோ இரவோ, தலை நிமிர்ந்து நிற்கிறது எங்கள் படை. பாரத அன்னையின் தவ புதல்வர்களை

நேரம் 8:43 30 100.1 மெகாஹெர்ட்ஸ் எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் திரைக்கானத்தில் அடுத்து ஒலிக்கும் பாடலை பாடியவர் உன்னிகிருஷ்ணன். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பவித்ரா.

0: திரைகானம் கேட்டீர்கள். மீண்டும் இணைவோம் இனிய திரை இசை பாடல்களுடன் சுகமான ராகங்களில் காலை 10:30. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: 9 மணி. ஆகாஷவாணி அரங்கிசை. இன்றைய அரங்கிசையில் மாம்பலம் எஸ் சிவகுமார் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். வெளியம்பாக்கம் வி எம் கணபதி அவர்கள் தவில். முதலில் நத்வமரிய தரமா என தொடங்கும் பாபநாசம் சிவன் பாடல். ரீதி கவுளை ராகம் ஆதிதாளம்.

நிகழ்ச்சியில் இனி சரவண பவா சமயமிதிரா என தொடங்கும் ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் கீர்த்தனை, பசுபதி பிரியா ராகம் ஆதி தாளம்.

நேரம் 9:25 45 அரங்கிசையில் மாம்பலம் எஸ் சிவகுமார் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வெளியம்பாக்கம் வி எம் கணபதி அவர்கள் தவில். இனி நாஜீவதார என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, பிலஹரி ராகம், ஆதிதாளம்.

நேரம் 9:55. அரங்கிசையில் நிறைவாக லால்குடி ஜி. ஜெயராமன் இயற்றிய தில்லானா, ராகம் மாண்டு, ஆதிதாளம்.

அரங்கிசையில் மாம்பலம் எஸ் சிவகுமார் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். வெளியம்பாக்கம் வி எம் கணபதி அவர்கள் தவில்.

0: நேரம் 10:30. ஆகாஷ்வாணி.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்ட்.

இதமான பாடல்களை சுமந்து வரும் சுகமான ராகங்கள் 11 மணி வரை உங்களுக்காக. முதலில் மைதிலி என்னை காதலி திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியுள்ள பாடலை கேட்கலாம்.

குத்தான குத்தாரி கீழே தக்கத்தீமி டீ குத்தான குத்தாரி கீழே தக்கத்தீமி தாம் தாம் தீமித்த தீமித்த ஜனத தாம் தாம் தீமித்த தாம் திருகிட தாம் தீம்த தீம்த தீம் திருகிடத்தை தீம்த தீம்த தாம் தீம்த தக தாம்

மனிதர்களுக்கு உண்ண, உடுக்க, உறங்க கொடையாகின்றன. விலங்குகளுக்கு வாழ்விடமாகின்றன. பல்லுயிர் பெருக உதவுகின்றன. பருவநிலை மாற்றத்தை எதிர்கொண்டு காக்கின்றன. கரியமிலம் கொண்டு பிராணவாயு தருகின்றன. இத்தனை தரும் மரங்கள் நம்மிடம் வேண்டுவது சிறிது அக்கறை மட்டுமே. மரங்கள் வளர்ப்போம், மழை பெறுவோம், சூழல் வளம் காப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி சென்னை.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சுகமான ராகங்கள், வழங்கிக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் 100.1 MHz FM கோல்டு. இனி SB பாலசுப்ரமணியம் பாடியுள்ள பாடல் ஒலிப்பது காதல் ஓவியம் திரைப்படத்திலிருந்து.

தஜனு தஜனு ததிமி ததிமி தகதித்தாம் தகதாம் தகதாம் தத்தரித்த ஜனு தகததித்த ஜனு தத்ததிம் தகததிம் தஜம் தஜம் தத்திக்ரகதா தகதிமி தத்தத்ததிந்த தத்ததிந்த தகஜனுத தத்தஜம் தி தத்தஜம் தத்தி தத்தஜம்

தஜம் தஜம் தஜம் தஜம் தரகடதாம் தகதேவே தரகடதாம் தாம் தாம் தரகடதாய் தரகடதாம் தரகடதாய் தரகடதாம் தரகடதாய் தரகடதாம் தரகடதாய் தரகடதாய்

சுகமான ராகங்களில் அடுத்து புன்னகை மன்னன் திரைப்படத்திற்காக வாணி ஜெயராம் பாடியுள்ள பாடல். பாடல் ஒலிக்கும் நேரம் 10:49:25.

தின்னா திருக்கிட்ட தின் தின்னா தின்னா தின்னா தின்னா தின்னா திருக்கிட்ட தின் தின்னா தின்னா தின்னா தின்னா தின்னா தின்னா தின் திருக்கிட்ட தின் தின்னா நாக்கு தின் திருக்கிட்ட தின்னா தின்னா தின் திருக்கிட்ட தின் தின்னா நாக்கு தின் திருக்கிட்ட

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேரம் 11:15. திரைகானம் ஒலிக்கும் நேரம் இது. முதலில் ஹரீஷ் ராகவேந்திரா பாடிய பாடல் ஒலிப்பது தாம் தூம் திரைப்படத்திலிருந்து.

நேரம் 11:21:25. NM1 MHz எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் திரைக்கானத்தில் தொடர்ந்து ஒலிக்கும் பாடல் தீபாவளி திரைப்படத்திலிருந்து மதுஸ்ரீ அனுராதா ஸ்ரீராம் குரல்களில்.

நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியையும் கேட்டு ரசிக்கலாம். திரைக்கானத்தின் நிறைவாக பாடலாக ஒலிக்கிறது ராம் திரைப்படத்திலிருந்து மதுமிதா குரலில்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 மெகா ஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்ட்.
1: வாழ்க்கைக்கு வழிகாட்டும் குரல் முதம் கேட்கலாம்.

வெற்றி வந்தாலும் சூதாட்டத்தை விரும்பக்கூடாது. வருகின்ற வெற்றி கூட இறையன்று நம்பி மீன் விழுங்கி விடுகிற இரும்பு தூண்டில் முல்லை போன்றதே ஆகும். குறள் எண் 931 அதிகாரம் சூது.

0: வெற்றி வந்தாலும் சூதாட்டத்தை விரும்பக்கூடாது. வருகின்ற வெற்றி கூட இறையன்று நம்பி மீன் விழுங்கி விடுகிற இரும்பு தூண்டில் முல்லை போன்றதே ஆகும். குறள் எண் 931, அதிகாரம் சூது.
1: குறளமுதம் கேட்டீர்கள். நேர்கள் இணைந்திருக்கும் 100.1 MHz FM கோல்டில் இனி ஒலிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. அறிவிப்பினை தொடர்ந்து திரைகானம். 12:40 மெல்லிசை. பிற்பகல் 1:10 இசை மலர். ஆர் ராஜீவ் அவர்களின் பாட்டு. திருச்சேரை பி கார்த்திக் அவர்கள் வயலின். விளாங்குடி வி சிவகுமார் அவர்கள் மிருதங்கம். 2:30 திரைகானம். 3:00 மதுரம் மதுரம் இ சமயம். மாலை 4:10 தேநீர் நேரம். 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ். 4:25 ரோஸ்கர் சமாச்சார். 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு. இவை மூன்றும் டெல்லி அஞ்சல். 5:00 அரங்கிசை. ஸ்வர்ணரேதாஸ் அவர்களின் பாட்டு. எம் ஸ்ரீகாந்த் அவர்கள் வயலின். கே ஆர் வெங்கடசுப்ரமணியம் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல். 6:10 விஸ்லேஷன். 6:30 மார்க்கெட் மந்த்ரா. 7:10 இளைய பாரதம். கே கலந்திகா அவர்களின் மிருதங்க இசை. பி கிரகலட்சுமி அவர்களின் பாட்டு. 7:45 திரைப்பட பாடல். 7:50 செய்தி கதம்பம். 8:10 திரைகானம். 9:15 ஸ்பாட்லைட். 9:30 கரண்ட் அஃபேர்ஸ். 10:10 விஸ்வதர்ப்பன். 10:20 வேர்ல்ட் நியூஸ். இவை நான்கும் டெல்லி அஞ்சல். 10:30 வெஸ்டர்ன் மியூசிக். 11:10 மார்க்கெட் மந்த்ரா. 11:40 திரைகானம். இதுவரை நேர்கள் இணைந்திருக்கும் எஃப்எம் கோல்டில் இனி ஒளிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்டீர்கள். இனி உங்கள் செவிகளுக்கு விருந்தாக காலத்தால் அழியா காவிய பாடல்களை சுமந்து வரும் திரைகானம். முதலில் எல்லாரீஸ்வரி குரலில் ஒலிப்பது சிவந்தமன் திரைப்பட பாடல்.

சாலை விதிகளை தவறாம கடைபிடிக்கிறவங்களா நீங்க? சிக்னல்ல நிக்கும் போது ஸ்டாப் லைனுக்கு முன்னாடி உங்க வண்டியை நிறுத்திடுவீங்களா? லெஃப்ட் ஆர் ரைட் திரும்பும் போது ப்ராப்பரா இண்டிகேட்டர் போட்டுட்டு திரும்புவீங்களா? பகல்ல 40 கிலோமீட்டருக்கு மேலயும் இரவு நேரங்கள்ல 50 கிலோமீட்டர் வேகத்துக்கு மேலயும் பயணிக்காதவங்களா நீங்க? அப்போ இந்த மாதிரி சைரன் சத்தம் கேட்டா என்ன பண்ணுவீங்க? எஸ், ஆம்புலன்ஸ், ஃபயர் என்ஜின் போன்ற எல்லா அவசர வாகனங்களுக்கும் இந்த மாதிரி சைரன் சத்தம் கேட்ட உடனே சாலையில இடதுபுறமாக நகர்ந்து வலதுபுறம் வழிவிடணும். ஆம்புலன்ஸ், ஃபயர் என்ஜின் போன்ற அவசர வாகனங்களுக்கு வழிவிடுறதும் சாலை விதிகள்ல ஒன்றுதான்.

நேரம் 12:18. 100.1 MHz எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் திரைக்காணத்தில் இனி அலிபாபாவும் 40 திருடர்களும் திரைப்படத்திற்காக பி. பானுமதி பாடியுள்ள பாடல்.

0: அப்பா, எனக்கு என்ன gift வாங்கிட்டு வந்திருக்கீங்க?
1: நீயே பாருமா.
2: ஹே வாவ், நிறைய கதை books இருக்கு.
0: Thanks பா. என்னங்க, குழந்தைக்கு books போய் gift-ஆ வாங்கி தந்திருக்கீங்க?
1: இல்லம்மா, மற்ற கிஃப்ட்ஸ்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனால் புக்ஸ் படிக்கிறதால கிடைக்கிற விஷயங்க அவளை லைஃப் ஃபுல்லாக சந்தோஷமாக வச்சிருக்கும். அதுவும் சின்ன வயசுலேயே புத்தகங்கள் படிக்கிற பழக்கத்தை கற்றுக் கொடுத்தா அவங்க வாழ்க்கை நல்லா இருக்குமா?
3: ஆமாங்க, நீங்கள் சொல்கிறதும் சரிதான். புத்தகங்களை படிக்கிறதுல மட்டும் இல்லை, மற்றவங்களுக்கு கொடுக்கறதுலையும் சந்தோஷம் இருக்குல்ல.
4: திரைக்கணத்தின் நிறைவாக பி. சுஷீலா பாடிய பாடல் ஒழிப்பது 1000-இல் ஒருவன் திரைப்படத்திலிருந்து.

நேயர்கள் இதுவரை கேட்டு மகிழ்ந்தது 100.1 MHz FM கோல்டு வழங்கிய திரை கானம். மீண்டும் திரை இசை பாடல்கள் பிற்பகல் 2:30. தொடர்வது தெலுங்கில் செய்திகள். ஹைதராபாத் அஞ்சல்.

0: அசோக் நகரில் அமைந்துள்ள அரசினர் மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் சென்னை மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தின் சார்பில்
1: வரும் 22ஆம் தேதி சனிக்கிழமை அன்று மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறவுள்ளது. திறமையும் தகுதியும் உள்ளவர்கள் இவ்வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்.
2: அடுத்து நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் பிள்ளை இயற்றி டி ஆர் பாப்பா இசையில் பி லதா ராஜு பாடியுள்ள பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு வழங்கும் இசை மலர். ஆர் ராஜீவ் அவர்களின் பாட்டு கேட்கலாம். திருச்சேரை பி கார்த்திக் அவர்கள் வயலின், விளாங்குடி வி சிவகுமார் அவர்கள் மிருதங்கம். அர்த்தநாரீஸ்வரம் என தொடங்கும் முத்துசுவாமி தீக்ஷிதர் கிருத்தியுடன் நிகழ்ச்சி ஆரம்பம். குமுதக்ரிய ராகம் ரூபகதாளம்.

அடுத்து ஜாலந்தர சுப்பிதஸ்தே, ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் சாகித்யம், வளஜிராகம், ரூபகதாளம்.

இதுவரை இசைமலரில் ஆர். ராஜீவ் அவர்களின் பாட்டு கேட்டோம். திருச்சேரை வி. கார்த்திக் அவர்கள் வயலின், விலாங்குடி வி. சிவக்குமார் அவர்கள் மிருதங்கம்.

நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று மாலை 5 மணிக்கு அரங்கிசையில் ஸ்வர்ணரேதாஸ் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எம் ஸ்ரீகாந்த் அவர்கள் வயலின், கே ஆர் வெங்கடசுப்ரமணியம் அவர்கள் மிருதங்கம். இன்று மாலை 5 மணிக்கு அரங்கிசையில்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: காற்றலையில் கானங்களுடன் ஒளி உலா வர காத்திருக்கிறது எஃப்எம் கோல்டின் திரை கானம். முதலாவதாக கே ஜே ஏசுதாஸ் குரலில் சிகரம்

திரைகானத்தில் அடுத்ததாக ஒலிக்க வரும் பாடல் இளையராஜா ஆஷா போன்ஸ்லே ஆகியோரின் குரலில் புதுப்பாட்டு.

நேரம் இப்பொழுது 2:41 27 அடுத்ததாக நாம் கேட்கவிருப்பது எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா ஆகியோர் குரல்களில் இதய தாமரை திரைப்படத்திலிருந்து.

91.1 MHz FM கோல்டு அலைவரிசையில் நாம் ரசித்து கொண்டிருக்கிறோம் திரை கானம். அடுத்ததாக எஸ் ஏ ராஜ்குமார் குரலில் புது வசந்தம் திரைப்படத்திற்காக பாடலை கேட்கலாம்.

நிகழ்ச்சியின் நிறைவாக ஒழித்து கொண்டிருக்கும் பாடலை பாடியவர்கள் கே ஜே யேசுதாஸ், உமா ரமணன் ஆகியோர் அரங்கேற்ற வேளை திரைப்படத்திற்காக.

மாதர் நமாமி கமலே கமலாயதாட்சி ஸ்ரீ விஷ்ணுஹுத் கமலவாசினி விஸ்வமாதா க்ஷீரோத்வஜே கமல கோமல கர்ப்பகௌரி லக்ஷ்மீ பிரசீத சததம் நமதாம் சரண்யே. ஈ வரம் லக்ஷ்மீ விரதம் சந்தர்பங்கா அந்தரி இல்லலோ சாந்தி சந்திருப்தி சௌபாகியம் நெலகொனாலனி பிரார்த்திஸ்து ஆ தல்லி கருணா கடாட்சாலு பிரதி குடும்பம் பைனா உண்டாலனி கோருக்குந்தாம். லோக சமஸ்தா சுகினோ பவந்து, சர்வே ஜனா சுகினோ பவந்து.

0: கட்டணா ஸ்வயம் ஹி கட்படை பாரதிய சேனா.
1: தேனி நேரம் நிறைவு பெற்றது. இன்னும் சில நொடிகளில் நிகழ்ச்சிகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

0: श्रोताओं, अब समय हो चला है आपसे अनुमति लेने का, तो इजाजत दीजिए मुकेश कुमार और सायरा मुश्तबा को परिक्रमा कार्यक्रम यहीं पर समाप्त करने की।
1: नमस्कार।
2: ஆகாஷ்வாணி சென்னை, நேரம் 5 மணி. 100.1 MHz FM கோல்டு அலைவரிசையில் அரங்கிசை, ஸ்வர்ணரேதாஸ் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எம் ஸ்ரீகாந்த் அவர்கள் வயலின், கே ஆர் வெங்கடசுப்ரமணியம் அவர்கள் மிருதங்கம். அரங்கிசையில் முதலாவதாக கானமூர்த்தி, தியாகராஜர் கீர்த்தனம், கானமூர்த்தி ராகம், ஆதிதாளம்.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக சரஸ்வதி நமோஸ்துதே. சரஸ்வதி ராகம் ரூபகத்தாளம் ஜி என் பாலசுப்பிரமணியன் ஏற்றியது.

அடுத்ததாக அருணாச்சல கவி பாடல் எப்படி மனம், ஹுசேனி ராகம், மிஸ்ரசாப்பு தாளம்.

அரங்கிசையில் ஸ்வர்ணரேதாஸ் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எம் ஸ்ரீகாந்த் அவர்கள் வயலின், கே ஆர் வெங்கடசுப்ரமணியம் அவர்கள் மிருதங்கம். எந்துக்கு நிர்தயா ஹரிகாம்போஜி ராகம், ஆதிதாளம், தியாகராஜர் கீர்த்தனை.

அரங்கிசையின் நிறைவாக ஆடிய பாதத்தை சுருட்டி ராகம் ஆதிதாளம் கோபாலகிருஷ்ண பாரதி பாடல்.

இதுவரை அரங்கிசையில் ஸ்வர்ணரேதாஸ் அவர்களின் பாட்டு கேட்டோம். எம் ஸ்ரீகாந்த் அவர்கள் வயலின், கே ஆர் வெங்கட சுப்பிரமணியம் அவர்கள் மிருதங்கம்.

நள்ளிரவுக்கு பின் 12:10 இரவின் மடியில், 1:10 நினைவல் நின்றவை, 2:10 நெஞ்சம் மறப்பதில்லை, 3:10 இனிய ராகம். உஸ்தாஸ் யூனுஸ் ஹுசைன் கான் அவர்களின் பாட்டு கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து அஷீம் சௌத்ரி அவர்களின் சித்தார் இசை. அதிகாலை 4:10 பொங்கும் மங்களம், வி கோட்டா எம் முரளி அவர்களின் நாகஸ்வர இசை. பெண்ணின்கூர் கே வெங்கடேஷ் அவர்கள் தவில். 5:10 புலரும் பொழுது, 6:10 தேனிசை, 7:15 திரை இசை, 7:30 ஆஜ் சவேரே செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல், 8:30 திரை காணம், 9:00 அரங்கிசை. மதுரை என் சிவகணேஷ் அவர்களின் பாட்டு. ஆர் ராகுல் அவர்கள் வயலின், மேலக்காவேரி கே பாலாஜி அவர்கள் மிருதங்கம், கும்பகோணம் எஸ் பாலாஜி சாய்ராம் அவர்கள் மோர்சிங். 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்டு நியூஸ், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரை காணம், 11:30 மல்லேப்பூ தண்டா தெலுங்கு நிகழ்ச்சி, நண்பகல் 12:00 நிகழ்ச்சி நிரல் தொடர்ந்து திரை காணும், 12:40 மெல்லிசை, 1:10 வரலட்சுமி விரதம் இசை பேருரை. நிகழ்த்தியிருப்பவர் வத்சல்யா துளசீதரன் அவர்கள். பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். இரண்டு 2:30 திரை காணம், 3:00 கன்னட நிகழ்ச்சி, மாலை 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல், 5:00 அரங்கிசை. டெல்லி வி முத்துக்குமார் அவர்களின் பாட்டு கேட்கலாம். சி எஸ் சின்மயி அவர்கள் வயலின், ஆர் அக்ஷயராம் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து 6:10 விஸ்லேஷன், 6:30 இரவு 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 திரை காணம், 7:45 திரைப்பட பாடல், 7:50 செய்தி கதமம், 8:10 சுதந்திர வேங்கை நாடகம், நாவலும் நாடகமாக்கமும் நீலாம்பரன் அவர்கள். நடிப்பு எம் ராஜேந்திரன், கே ஆர் செல்வராஜ், சி ராஜா, அப்பாசாமி, எஸ் ராமகிருஷ்ணன், எஸ் அனந்தன், ஆர் வி சுப்பிரமணியன்.

ஆர் ரமேஷ், வி கோவிந்தராஜன், சுகணேஸ்வரன், கே ஆர் அனுராதா, எஸ் ஆர்தினி ஆகியோர். அமைப்பு கலையன்பன், தட்சிணாமூர்த்தி. 9:15 ஸ்பாட்லைட், 9:30 தேசிய அறிவியல் ஏடு, 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்டு நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:40 திரைகாணம்.

நமஸ்காரம். என் பெயர் கிரகலக்ஷ்மி. பக்தி பாடல்களும் தேசபக்தி பாடல்களும் பாடப்போகிறேன். ஸ்ரீ கணேஷா சரணம், ராகம் திலங், தாளம் ஆதி, இயற்றியவர் பாபநாசம் சிவன்.

அடுத்ததாக உஜ்ஜயினி நித்ய கல்யாணி, ராகம் ஹிந்தோலம், தாளம் ஆதி இயற்றியவர் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார்.

இளைய பாரதம் கேட்டீர்கள். இப்பொழுது திரைப்பட பாடல் கேட்கலாம். ஹரிஷ் ராகவேந்திரா, ஸ்ரீசரன், மேகா குழுவினர் பாடிய பாடல் காதலில் விழுந்தேன் திரைப்படத்திற்காக.

0: திரைப்பட பாடல் கேட்டீர்கள்.
1: செய்தி கதம்பம்.
2: இன்றைய செய்தி கதம்பத்தில், நாட்டின் போக்குவரத்து தேவையை பூர்த்தி செய்யும் சத்தீஸ்கர் மாநிலத்தின் பிலாய் உருக்காலை குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் தகவல்கள், ரயில் விபத்து ஏற்பட்டால் மீட்பு நடவடிக்கையை மேற்கொள்வது குறித்த ஒத்திகை நிகழ்ச்சி திருச்சியில் நடைபெற்றது குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. சத்தீஸ்கர் மாநிலத்தில் உள்ள பிலாய் உருக்காலை 140 கோடி இந்தியர்களின் போக்குவரத்து தேவையை பூர்த்தி செய்து வருகிறது. இதுகுறித்து எமது செய்தியாளர் வழங்கும் தகவல்கள்.
3: 1959 நாட்டின் 2வது 5ஆண்டு திட்டத்தின் கீழ் சோவியத் ஒன்றியத்தின் ஒத்துழைப்புடன் அமைக்கப்பட்ட பிலாய் உருக்காலை இன்று நாட்டின் பொதுத்துறை நிறுவனங்களில் மிகவும் சீரான செயல்திறன் கொண்டதாக திகழ்கிறது. நாட்டின் முன்னணி எஃகு உற்பத்தியாளரும் மகாரத்னா நிறுவனமுமான ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் நிறுவனத்தின் ஒரு அழகான பிலாய் சத்தீஸ்கர் மாநிலத்தின் சிறப்புமிக்க அடையாளங்களில் ஒன்றாக திகழ்கிறது. இங்கு முதல் ஊது உலை 1959 பிப்ரவரி 4ஆம் தேதி இந்தியாவின் முதல் ஜனாதிபதி டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது. தற்போது வருடத்திற்கு 70 லட்சம் டன் உற்பத்தி திறனை கொண்டுள்ள பிலாய் உருக்காலையினை 1 கோடி டன் உற்பத்தி கொண்டதாக மாற்றும் பணியில் மத்திய அரசு தீவிரம் காட்டி வருகிறது. கடந்த 6 தசாப்தங்களாக பிலாய் எஃகு ஆலையால் இந்திய ரயில்வேக்கு வழங்கப்படும் உலகத்தரம் வாய்ந்த தண்டவாளங்கள் நாடு முழுவதும் பரவியுள்ளன. இந்த ஆலை உலகின் மிக நீளமான 130 மீட்டர் தண்டவாளத்தை ஒரே துண்டாக உற்பத்தி செய்கிறது மற்றும் ரயில்வேவுக்கு 2 துண்டுகளை இணைத்து 260 மீட்டர் வெல்டட் தண்டவாள பேனல்களையும் வழங்குகிறது. பல்வேறு பயன்பாடுகளுக்காக மதிப்பு கூட்டப்பட்ட சிறப்பு எஃகு வகைகள் உள்ளிட்ட பல்வேறு வகையான அகலமான, தடிமனான மற்றும் கனமான தகடுகளையும் உற்பத்தி செய்கிறது. ஆலையால் உற்பத்தி செய்யப்படும் TMT தயாரிப்புகள் நிலநடுக்கம் மற்றும் அரிப்பை எதிர்க்கும் பண்புகளுடன் உயர்ந்த தரத்தில் உள்ளது. பாதுகாப்புத்துறை, எரிசக்தி மற்றும் மின்சாரத்துறை, பாலங்கள், நெடுஞ்சாலைகள், சுரங்கப்பாதைகள், மேம்பாலங்கள் போன்ற உள்கட்டமைப்பு திட்டங்கள், உயரமான கட்டிடங்கள், கனரக இயந்திரங்கள், எண்ணெய் மற்றும் எரிவாயுத்துறை, விண்வெளித்துறை, அணுசக்தி திட்டங்கள் உள்ளிட்டவற்றில் பிலாய் உருக்காலையின் தயாரிப்புகள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. தரம் மற்றும் சிறப்பிற்காக பெயர் பெற்ற இந்த ஆலை 1992-93 விருது நிறுவப்பட்டதிலிருந்து நாட்டின் சிறந்த ஒருங்கிணைந்த எஃகு ஆலைக்கான மதிப்புமிக்க பிரதமரின் கோப்பையை 11 முறை பெற்ற ஒரே எஃகு ஆலை என்ற பெருமையை பெற்றுள்ளது.
2: ரயில் விபத்துகள் ஏற்பட்டால் மீட்பு நடவடிக்கையை எவ்வாறு மேற்கொள்வது என்பது குறித்து திருச்சியில் பாதுகாப்பு குழுவினரின் செயல் விளக்க ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதுகுறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு.
4: Today, Trichy Division has conducted one mock drill exercise along with NDRF, civil authorities, police, fire department and all other stakeholders. An accident-like situation has been created wherein train number 00686 Tambaram Rameshwaram has been derailed between GOC and TPJ at kilometer 0.56. So, in this actually 3 coaches, one second AC, one sleeper and one GS coach has been derailed, which was consisting 123 numbers of passengers. So, as per our tabletop discussions, all have performed very well. Total, there were 8 fatal cases and 18 grievous and 18 simple injuries. Those with grievous injuries, we have dispatched them to our railway hospitals, and simple injury, after giving treatment, initial first aid treatment and giving some ex gratia amount, we have sent them to their houses. All the baggages which have been collected by RPF has been handed over to the passengers. 49 passengers, those who are very well, they have been also sent by bus to their respective homes. All have done very well. From headquarter, our principal chief safety officer, Shri Lalit Mansukhia, has been overseeing this exercise along with his deputy CSOs, two deputy CEOs, CSO and other officials. From division side, overall control was held by DRM and site this commandant was Sathya Rath.

0: Sultan, our ADRM, and all the department have performed very well. This type of exercise helps us in tuning us and making us in readiness position in all circumstances. Whenever in real scenario any accident happens, we will be able to cope up the situations and give our best. Thank you.
1: இன்னைக்கு ஒரு ஒத்திகை பயிற்சி, இந்தியன் ரயில்வேஸும் இந்தியாஆர்எஃப்ம் மற்ற ஏஜென்சிஸும் சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் மாக் ட்ரில் ஒத்திகை பயிற்சி இன்னைக்கு வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி ரயில்வே ஆக்சிடென்ட்ஸ் ஆச்சுன்னா அதுல மாட்டிட்டு இருக்க மக்களை எப்படி காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக ஒரு பயிற்சி இது. இன்னைக்கு அதே மாதிரி ஒரு 3 கோச்சஸ் வந்து டீரெயில் ஆன மாதிரியான ஒரு சினாரியோ, அதுல ஒரு கோச்சில் ஃபயர் ஸ்மோக் உண்டாகிற மாதிரியும் மற்ற கோச்சஸ்ல மக்கள் மாட்டிட்டு இருக்க மாதிரியும் டாப்பல் ஆன மாதிரியான ஒரு சினாரியோ. தமிழ்நாடு ஃபயர் சர்வீசஸ் ஃபயர் அணைச்சிட்டு அவங்க அந்த கோச்சஸ் வந்து ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் மற்ற கோச்சஸ்ல இந்தியன் ரயில்வேஸோட ஏஆர்டி டீமும் அதுக்கப்புறம் என்டிஆர்எஃப்ம் வந்து ஒர்க் பண்ணியிருந்தாங்க. உள்ள மாட்டிட்டு இருக்கவங்கள வேரியஸ் கட்டிங் எக்யூப்மெண்ட்ஸ் மூலமா கட் பண்ணி உள்ள போய் அதுக்கப்புறம் அங்க இருக்கவங்கள காப்பாத்தி ரோப்பு மூலமா காப்பாத்தி வெளியில கொண்டு வந்தோம். இந்த மாதிரி ஒரு வருஷத்துல நிறைய வாட்டி நாங்க வந்து என்டிஆர்எஃப் இந்தியன் ரயில்வேஸும் வேரியஸ் மாக்டில்ஸ்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்றோம்.
2: பிரதமரின் முத்ரா யோஜனா கடன் உதவி திட்டத்தின் கீழ் தென்காசி மாவட்டத்தில் பயனடைந்துள்ள பயனாளிகள் குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு.
3: மத்திய அரசின் உன்னத திட்டமான முத்ரா திட்டத்திற்கு தென்காசி மாவட்ட மக்கள் மிகுந்த வரவேற்பு. மத்திய அரசு நாட்டு மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் பல்வேறு திட்டங்களை அறிவித்து செயலாற்றி வருகிறது. குறிப்பாக மத்திய அரசு நடுத்தர மற்றும் சிறு குறு தொழிலாளர்களின் வருமானத்தை உயர்த்தவும் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கவும் முத்ரா திட்டத்தின் கீழ் தொழில் முனைவோர்களுக்கு மானியத்துடன் கடன் உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. இதனால் தொழில் முனைவோர்கள் அதிகளவில் பயன்படுத்தி வாழ்க்கை தரம் உயரும் வகையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தென்காசி மாவட்டத்தில் முத்ரா திட்டத்தின் மூலம் கடன் உதவி பெற்று சிறு கடைகள் நடத்தி வந்து தற்போது பெரிய அளவில் விரிவாக நடத்தி வருவதாகவும் இந்த திட்டத்திற்கு நிதி உதவி அளித்திய மத்திய அரசுக்கும் பாரத பிரதமருக்கும் நன்றியையும் தெரிவித்தனர்.
4: பாரத பிரதமர் மோடி ஐயா முத்ரா திட்டத்தின் கீழ் எனக்கு முத்ரா லோன் கடன் திட்டம் வந்து நல்லபடியாக அது கிடைச்சிது. அதை பயன்படுத்தி நான் வேலை இல்லாத இளைஞராக இருந்ததுனால எனக்கு அந்த திட்டத்தின் மூலமா என்னுடைய வாழ்வு வந்து நல்லபடியாக மாறி இருக்கு. இதுக்கு வந்து நான் பாரத பிரதமர் மோடி ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றினை தெரிஞ்சு கொடுக்கணும். இந்த திட்டத்தை எல்லாரும் தெரியாதவங்க தெரிஞ்சு இந்த திட்டத்தை பயன்படுத்தி கொள்ளுமாறு மிகவும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன்.
5: பாரத பிரதமர் மோடி ஐயா அவர்கள் முத்ரா திட்டத்தின் கீழ் ஃபர்ஸ்ட் 2 லட்சம் ரூபாய் கடன் பெற்று அந்த இதில் சிறு தொழில் செஞ்சு அடுத்து 5 லட்சம் வரைக்கும் ஐயா கொடுக்குறாங்க. எல்லாரும் பயன்படுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
2: மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் நாட்டின் விண்வெளித்துறை கடந்த சில ஆண்டுகளில் பல்வேறு சாதனைகளை படைத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியா சிங்கப்பூர் இடையேயான அமைச்சர்கள் நிலையிலான கூட்டம் சிங்கப்பூரில் ஆக்கப்பூர்வமாக நிறைவடைந்ததாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இந்த கூட்டத்தில் செமிகண்டக்டர், மேம்பட்ட உற்பத்தி, டிஜிட்டல், இணைப்புத்திறன், நிதி தொழில்நுட்பம், பசுமை பொருளாதாரம் மற்றும் தூய எரிசக்தி உள்ளிட்ட துறைகளில் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பிரதமரின் ஸ்ரீ திட்டத்தின் கீழ் மாணவர்களுக்கு சிறந்த கற்றல் வாய்ப்புகளையும் வசதிகளையும் வழங்கும் வகையில் நாட்டில் 13,092 பள்ளிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய கல்வி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பல்வேறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த மக்களிடையே உணர்வு பூர்வமான பிணைப்புகளை வலுப்படுத்தவும் வேற்றுமையில் ஒற்றுமை என்ற உணர்வை ஊக்குவிக்கும் வகையிலும் ஒரே பாரதம் உன்னத பாரதம் திட்டத்தை மத்திய அரசு செயல்படுத்தி வருகிறது. இந்த திட்டத்தின் 7ஆம் கட்ட யுவசங்கம் நிகழ்ச்சியில் இளைஞர்கள் பதிவு செய்வதற்கான கால அவகாசத்தை மத்திய கல்வி அமைச்சகத்தின் உயர்கல்வித்துறை வரும் 31ஆம் தேதி வரை நீட்டித்துள்ளதாக தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்திய அஞ்சல் துறை 20,000 ரூபாய் பரிசுத் தொகை வழங்க உள்ளதாகவும் அதற்காக சுய விவரங்களை அனுப்ப வேண்டும் என்று இணையதளங்களில் பகிரப்படும் செய்தி முற்றிலும் போலியானது என்றும் இதுபோன்ற எந்தவொரு அறிவிப்பையும் அஞ்சல் துறை வெளியிடவில்லை என்றும் மத்திய அரசு கூறியுள்ளது. இதுபோன்று வரும் எந்தவொரு இணைப்பையும் ஓபன் செய்ய வேண்டாம் என்றும் வங்கி நிதி உள்ளிட்ட சுய விவரங்களை எவருடனும் பகிர வேண்டாம் என்றும் மக்கள் விழிப்புடன் இருக்குமாறும் மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது.

0: tournament after losing to China's Liang Weikeng and Wang Chang. And that is the end of this news bulletin.
1: நேரம் 8:10 ஆகாஷ்வாணி சென்னை 100.1 MHz FM கோல்ட் அலைவரிசை.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்ட்.
1: நமஸ்கார், மை ஹூ கைலாஷ் கேர் ஓர் ஆகாஷ்வாணி கே சபி ஸ்ரோதாவோ கோ மேரா பாரம்பார் பிரணாம். ஓர் பாரத் கி சேனா கோ சமர்ப்பித் யே மேரா கீத் பாரதிய சேனா, ஜோ தீனோ சேனாவோ கோ சமர்ப்பித் ஹை, ஹர் தேஷ்வாசி கோ சமர்ப்பித் ஹை, ததா பாரத் கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை, பேராமிலிட்டரி கே அர்த்த சைனிக் பலோ கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை, ரக்ஷா மந்த்ராலய சே லேகர் தேஷ் கே ஏக் ஏக் நாகரிக் கோ யே கீத் சமர்ப்பித் ஹை. ஹமாரே தேஷ் கி பாவனாவோ கே அனுரூப் ஹமாரி பாரத் கி சேனாவோ கே கௌரவ் கா கான் ஓர் ஸ்துதி ஹி யஹ கீத் ஹை. ரக் ரக் மே ஜோஷ் பர் தேனே வாலா யஹ கீத் ஹமாரே ஹர் பாரதிய கோ சமர்ப்பித் கர்த்தா ஹூ. மே ஹூ ஆப்கா கைலாஷ் கேர்.
2: अम्य शक्ति एवं शौर्य की पहचान है भारतीय सेना, जल थल गगन की रक्षा का वरदान है भारतीय सेना, हर संकट का समाधान है भारतीय सेना, भारत का गौरव है, स्वाभिमान है भारतीय सेना।

நாம் இப்பொழுது கேட்கவிருப்பது 100.1 MHz எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் திரை கானம். திரை கானத்தில் முதலாவதாக விஸ்வாசம் திரைப்படத்திலிருந்து சித்ரீராம் பாடிய பாடலை கேட்கலாம்.

அடுத்ததாக காக்கா பாலச்சந்தர், கானா உலகம் தாரணி, அறிவு ஆகியோர் குரல்களில் நட்பே துணை இத்திரைப்படத்திற்காக பாடலை கேட்கலாம்.

தொடர்ந்து கனா திரைப்படத்திற்காக ஆராதனா சிவகார்த்திகேயன், சிவகார்த்திகேயன் வைக்கம் விஜயலட்சுமி ஆகியோர் குரல்களில் ஒலிக்கிறது

நேரம் 8:32:35. நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் 100.1 MHz FM கோல்டு அலைவரிசையில் திரை கானம். அடுத்ததாக நாம் கேட்கவிருப்பது கடாரம் கொண்டான் திரைப்படத்திற்காக சித்ஸ்ரீராம் பாடிய பாடலை.

ஒழித்த பாடலை பாடியவர்கள் கல்யாணி மேனன், சின்மயி ஸ்ரீபார்த்தா, கோவிந்த், வசந்தா. அதுக்கடுத்ததாக நாம் கேட்கவிருப்பது என்னை நோக்கி பாயும் தோட்டா திரைப்படத்திற்காக ஸ்ரீராம் பாடிய பாடலை.

0: இதுவரை திரை இசை கேட்டீர்கள். இனி தொடர்வது டெல்லி அஞ்சு.
1: நமஸ்கார், ஆகாஷ்வாணி சே சமாச்சார் சந்தியா கே சாத் மே விஷால் சர்மா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்ட் 100.1 MHz பண்பலையின் நிகழ்ச்சிகளில் தொடர்வது திரைகானம். புனர்ஜென்மம் படத்திற்காக ஏ.எம். ராஜா பி. சுசீலா பாடியுள்ள பாடல்.

கேட்ட பாடல் இடம்பெற்ற படம் எதிரிகள் ஜாக்கிரதை. பாடியவர்கள் டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா. நிகழ்ச்சியின் நிறைவாக ஒலிக்கிறது விவசாயி படப்பாடல். ஒலித்த குரல்களை மீண்டும் ஒலிக்க கேட்கலாம் இப்பாடலில்.

ஒலித்த எங்க ஊரு பாட்டுக்காரன் பட பாடல்களை பாடியவர்கள் ஆஷா போஸ்லே, இளையராஜா, மனோ, எஸ் ஜானகி, சித்ரா ஆகியோர். இரவு

நாயகன் படத்தின் பாடல்களுக்காக ஒலித்த குரல்கள் டிஎல் மகராஜன், பி சுசீலா குழுவினர், ஜமுனா ராணி, ராஜேஸ்வரி குழுவினர், இளையராஜா, கமல்ஹாசன், மனு, சித்ரா ஆகியோர். இரவின் மடியில் நிகழ்ச்சியின் நிறைவாக சின்ன குயில் பாடுது படத்திலிருந்து அடுத்தடுத்து இரு பாடல்களை தொடர்ந்து கேட்கலாம். பாடல்களை பாடியவர்கள் மலேசியா வாசுதேவன், சித்ரா, எஸ் ஜானகி ஆகியோர்.

துண்டும் தக்கும்முக்கு தாழம் போட்டுக்கிட்டு சம்மா நெல்லு கூத்து புஷ். சந்தம் தக்கும்முக்கு டுண்டும் கொட்டு கொட்டி சந்தம் விட்டு கட்டு. குஞ்சம் வச்சு பட்டு சேலை கட்டு, மஞ்சள் வச்சு நல்ல மாலை கட்டு. துண்டும் தக்கும்முக்கு தாழம் போட்டுக்கிட்டு சந்தம் வெட்டி கட்டி பாட்டு கட்டு.

புலவனும் அவளை சிலை வடிப்பான், எந்த புலவனும் அவளை பாட்டில் வைப்பான். எந்த கலைஞனும் அவளை சிலை வடிப்பான், எந்த புலவனும்

கோடு போட்டி போடவா. நீ கால் மடக்கி கை மடக்கி மூச்சடக்கி பேச்சடக்கி எங்களோடு ஆட்டம் ஆடவா. எந்த ஊர், என்ன பேர், எந்த காலேஜ், என்ன குரூப்?

ஒலித்த அன்பேவா படத்தின் பாடல்களை பாடியிருந்தார்கள் டி எம் சவுந்தரராஜன், ஏ எல் ராகவன், பி சுசீலா, எல் ஆர் ஈஸ்வரி ஆகியோர். நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நினைவில் நின்றவை நிகழ்ச்சியில் அடுத்து நான் ஆணையிட்டால் படத்திலிருந்து பாடல்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: ஆன்லைனில் 100.1 இது சென்னை வானொலி இந்திய எஃப்எம் கோல்டு நிலையத்தில் நேர்மை பொழுது நள்ளிரவுக்கு 12:11. நேயர்கள் இனி கேட்கலாம் நெஞ்சம் மறப்பதில்லை. இன்றைய நிகழ்ச்சியில் மன்மத லீலை, அன்னக்கிளி ஆகிய இரண்டு திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் ஒளிவிழாவரை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியை அலங்கரிக்க முதலில் மன்மத லீலை படத்திலிருந்து பாடல்கள். முதல் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில்.

0: அடுத்து ஒழிக்கும் குரல்கள் கேஜேஎஸ் தாஸ் இல் ஹரீஸ்வரி. அதனைத் தொடர்ந்து கேஜேஎஸ் தாஸ் பாடியுள்ள பாடல்.
1: ஹலோ
2: ஹலோ

0: அடுத்து ஒழிக்கும் குரல்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா.
1: சுகந்தானா

வாணிஜெயரம் பாடிய பாடல் கேட்டீர்கள். நேரம் நள்ளிரவுக்கு பின் 2:35 நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் தொடர்ந்து அன்னக்கிளி திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டு மகிழலாம். நிகழ்ச்சியை அலங்கரிக்க முதலில் பி. சுசீலா பாடியுள்ள பாடல்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: ஆம்நேர்களை 100.1 சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு நிலையத்தின் இப்பொழுது 3:11. நேயர்கள், இனி கேட்கலாம் இனிய ராகம். இன்றைய நிகழ்ச்சியில் உஸ்தாத் யூனுஸ் உசைன் கான் அவர்களின் பாட்டு கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து ஹாஷிம் சௌத்ரி அவர்களின் சிதாரிசை இடம்பெறும்.

100.1 எஃப்எம் கோல்டு வழங்கிய இனிய ராகம் நிகழ்ச்சியில் உஸ்தாத் யூனுஸ் உசைன் கான் அவர்களின் பாட்டும் அதனைத் தொடர்ந்து ஆஷிம் சௌத்ரி அவர்களின் சிதாரிசையும் கேட்டு ரசித்தீர்கள்.

0: The IMD has also forecast squally weather with winds gusting up to 60 kilometers per hour along the North Andhra Pradesh coast and adjoining parts of the Bay of Bengal. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி 100.1 இது சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு நிலையத்தில் நேரம் இப்பொழுது 4:10. நேயர்கள் இனி கேட்கலாம் பொங்கும் மங்களம். இன்றைய நிகழ்ச்சியில் வி கோட்டா எம் முரளி அவர்களின் நாகஸ்வர இசை இடம்பெறும். பெண்ணாங்கூர் கே வெங்கடேஷ் அவர்கள் தவில். தொடக்கமாக மூலாதார மூர்த்தி பாபநாசம் சிவன் பாடல் அம்சத்வனி ராகம் ஆதிதாளம்.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் வி கோட்டா எம் முரளி அவர்களின் நகசுர இசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பெனாங்கூர் வி வெங்கடேஷ் அவர்கள் தவில். நிகழ்ச்சிக்கு நிறைவாக பார்வதி நாயகனே, பாபநாசம் சிவன் பாடல், சண்முகப்பிரியா ராகம், ஆதி தாளம்.

100.1 எஃப்எம் கோல்டு வழங்கிய பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் வி கோட்டா எம் முரளி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். பெண்ணாங்கூர் கே வெங்கடேஷ் அவர்கள் தவில்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: அம்மையர்களே, 100.1 இது சென்னை வானொலி இந்திய எஃப்எம் கோல்டு. நிலையத்தில் நேரம் இப்பொழுது 5:11. நேயர்கள் இனி கேட்கலாம் புலரும் பொழுது. நிகழ்ச்சி அலங்கரிக்க முதலில் ஒலிக்கிறது திருமலை தென்குமரி. படத்திற்காக சீர்காழி கோவிந்தராஜன் பாடியுள்ள பாடல்.

திருமலை தெய்வம் திரைப்படத்திற்காக எஸ்வி பொன்னுசாமி பி வசந்தா பாடிய பாடல் கேட்டீர்கள். நிகழ்ச்சியில் தொடர்ந்து சிம்மராசி திரைப்படத்திற்காக எஸ் ஏ ராஜ்குமார் கிருஷ்ணராஜ் பாடியுள்ள பாடல்